சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:02. நமது சபரியில் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன்.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதலாவதாக குரு பகவான் அருள். குரு பார்க்க கோடி நன்மை. இன்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஆரம்பமாகட்டும், செல்வ வளம் பெருகட்டும், மன நிம்மதி கிடைக்கட்டும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கட்டும். இனிய வியாழக்கிழமை காலை வணக்கம். சபரியில் நமக்கு அளித்த ஆஸ்கார் மணி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். அடுத்ததாக நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவடையான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவி ஆகியவர்கள் விருப்பத்தில் படம் சுந்தரா டிராவல்ஸ், பாடல் அடடா ஊர்குளத்தில். கேட்போமா பாடலை?

நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வந்த பாடல். அடடா, ஒரு குளத்தில் தாமரைப்பூ பூக்க கண்டேன். அழகான பாடல். இந்த அருமையான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் ஆவடையான் கோவில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தென்காசி மாவட்டம் சோலைசேரியில் இருந்து தேன்மொழி முருகன் அவர்கள், நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று பாராட்டியிருக்கிறார். வாருங்கள், வணக்கம். அறிவிப்பாளர் அவர்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து இரு கை குப்பி வணங்கி நிற்கிறார் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில். இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். அடடா ஆஹா என்று முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் அறிவிப்பாளர் அவர்கள். பக்தி பாடலுக்கு இயக்குனர் அவர்கள், செந்தூர் முருகன் கோவிலில் என்ற பாடலை நான் கேட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாடலுக்கு, கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்று அறிவிப்பாளர் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்று முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார் பாடலை, நிகழ்ச்சியை. வாருங்கள், வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் சாங் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் தாமரைப்பூ குளத்தில் இருக்கிற மாதிரி நிறைய தாமரைப்பூ சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் குட் மார்னிங் என்று தாமரைப்பூவையும், பாடல் சூப்பர் என்றும். சிபிஆர் அவர்கள் கல்யாண வீட்டில் பிஸி என்கிறார், பிஸியாகவே இருங்க. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், சிபிஆர் அவர்கள் சகலைகள் என்று மூன்று பேரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் போதும் போதுங்காங்க, எதுக்கு. சிபிஆர் அவர்கள், அறிவழகன் மங்கை அவர்கள் நடுவில் இருப்பவர்தான் நாட்டாமை அண்ணன், தெரியும் அவர் எங்களுக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் அருமை என்றும், மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியை அழகாக வழங்கி கொண்டிருக்கும் நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரி ஆ விஜய் அரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். ஆரம்பமே அழகான முருகன் பக்தி பாடல், அருமை அழகு. சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள். நன்றி அண்ணே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் நினைத்ததை முடிப்பவன் பாடல், பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த. விருப்பம் தென்காசி மாவட்டம் ஆவடையானூர் மணி ஆஸ்கார் டெய்லர். வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் பாடலிடோ.

நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல். எவர் கிரீன் சாங், எப்போ கேட்டாலும் ரீஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு அழகான சாங். பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்க. விருப்பம் தென்காசி மாவட்டம் ஆவடையானூர். மணி அஸ்கார் டெய்லர் இவர்கள் விருப்பத்தில் பாடல் இசைத்து சென்றது.

தேன்மொழி முருகன் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை. அடடா, இப்படி அசத்துறீங்களே என்று மக்கள் திலகத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். மதுரை மாட்டுத்தவணை அழகர் அவர்கள், நினைத்ததை முடிப்பவன் படப்பாடல் அருமை அழகு, பாடல் கேட்கவே அற்புதம், அழகான பாடலை தேர்வு செய்த நண்பர் ஆஸ்கார் மணி அவர்களுக்கும், அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நம்ம செவிகளை குளிரச் செய்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரியா விஜய் அரசகுமாரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் புலமைப்புத்தன், அழகான பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், அழகான பாடலை அழகாக பாடி சென்றவர் TM சவுந்தரராஜன். இந்த படம் மே மாதம் 9/6/1975 இயக்குனர் ப நீலகண்டன் இயக்கத்தில் MGR இரட்டை வேடத்தில் மஞ்சுளா, லதா, MN நம்பியார் நடித்து வெளிவந்த படம். இந்த படம் சென்னை, புவனேஸ்வரி, எக்மோர், ஆல்பர்ட், புரசைவாக்கம், மேகலா ஆகிய 3 தியேட்டரிலும் 366 நாட்கள் ஓடி வெற்றி கண்ட படம். தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்று MGRஐ கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி என்று TMS-ஐயும், ஆஹா அருமை என்று மக்கள் திலகத்தையும், மகிழ்வும் அன்பும் நன்றியும், உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் பாடல் சூப்பர்ப் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள், எங்கள் ஊரில் வான்மழை தூவுகிறது, பாடல் இனிமை. மழை பெய்யுதான் அவங்க ஊரில். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு, மிக சிறப்பு, இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், கோவையிலிருந்து காயத்ரி மேம் அருமையான பாடல், எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். பாடல் தேர்வு சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் தலைவர் பாடல் அருமை, பாடலை தேர்வு செய்த ஆஸ்கார் மணி அண்ணாவுக்கு நன்றி. MGRஐ கண்முன் கொண்டு வந்து சும்மா அதிரதில்ல என்று பட்டை தீட்டிய வைரத்தையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாட்டு சூப்பர் என்றும், இயக்குனர் அவர்கள் அடுத்த மாதம் தானே கல்யாணம்னு சொன்னாங்க, இப்போவே பூமழை தூவி ஊர்வலம் நடக்கிறது, சூப்பர் சூப்பர் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், 16 பெற்று நீ பெருவாழ்வு வாழ அதை பார்க்கின்ற என்னுள்ளம் தாயாக, பாடலின் வரிகளை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு. ஆர்னியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். இனிய வியாழன் காலை வணக்கம் என்று, வருங்கள் வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் இணைந்திருக்கிறார்கள். மதுரை மாட்டுத்தவணை அழகர் அவர்கள், நண்பர் ஆஸ்கார் மணி அவர்கள் எனக்கு சில தினங்களுக்கு முன்னால் எனக்கு போன் பண்ணி என்னிடம் நலம் விசாரித்தார். நலம் என்று பகிர்ந்து கொண்டோம். நமது சபரி வானொலிக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கூறினேன். இன்று வந்துவிட்டார். நண்பருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக இருப்பது, நாம் போடும் பாடல் பதிவு அவைகளை சகோதரி அழகாக வாசிப்பது, நிகழ்ச்சிக்கு அழகோ அழகு. நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், அழகான பாடலை தொகுத்து வழங்கியவர் விஜய் அக்கா அவர்கள். தேங்க்யூ. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பாடல் ஆல்பம் சாங் பவளமல்லி. விருப்பம் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, விதுராகுட்டி, கோயில்பட்டி, அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக அழகான பாடல் இது வருகிறது.

அழகான பவளமல்லி பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜய், விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக

யாருக்கு இயக்குனர் அவர்கள் கேட்டதுக்கு அடுத்த மாதம்தானே கல்யாணம் என்று அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார் அல்லவா இயக்குனர். அதற்கு அறிவழகன் மங்கை அவர்கள், யாருக்கு கல்யாணம் சொல்லுங்க, நானும் வருகிறேன், கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க வாங்க. பாடலை கேட்டு அடடா ஆஹா என்றும் ஒரு அழகான நடனம் பூனை வடிவில் விசிலடித்தும் பாராட்டியிருக்கிறார்கள் அறிவிப்பாளர் அவர்கள். எங்கள் நிஷாந்த் எப்படி அழகா ஆடுவான் தெரியுமா என்று சிரிக்கிறார். கோவையிலிருந்து காயத்ரி மேம், ஆஹா ட்ரெண்டிங் சாங், சூப்பர் சகோதரி சூப்பர் என்று பாடலுக்கு பாராட்டியிருக்கிறார். இந்த பாடலுக்கு எங்கள் நிஷாந்த் அப்படி ஆடுவான்னு அறிவிப்பாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், பவளமல்லி பாடல் சூப்பர், மனம் வீசுகிறது. தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள், உங்கள் திறமை யாருக்கு வரும் என்றும் நாகர்கோவிலிருந்து மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், நல்ல கல்யாணம் விட்டு சாப்பாட்டை போட்டிருக்காங்க, கீதநேசன் ஐயாவுக்கு மட்டுமா. தேன்மொழி முருகன் அவர்கள், பாடல் அசத்தல் என்றும் காயத்ரி, கோவிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள், தளத்தில் பவளமல்லி வாசம் ஆளை தூக்குகிறது, சிறப்பு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், இவ்வளவு சாப்பாடு தனியாக சாப்பிடுவாரா, நிச்சயமாக சாப்பிட மாட்டார், சாப்பிட்டா அவர் நிலைமையே வேற. அறிவழகன் மங்கை அவர்கள், உங்களுக்கும் மனம் வீசியதா சூப்பர் என்று காயத்ரி மேமை பார்த்து கேட்குறாங்க. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடலின் படம் கணவன் ரெடி பாடல் குத்தால அருவியிலே இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தவனே அழகர், நன்றி வாழ்த்துக்கள் பாடல் இதோ.

கணவன் ரெடி திரைப்படத்திலிருந்து அழகான பாடல். குத்தால அருவியிலே குளிக்க வந்த குமரி பெண்ணே, கன்னியாகுமரி பெண்ணேவா? ஏன் அங்கே மட்டும்தான் பெண் இருக்காங்க, வேற பக்கம் பெண் இல்லையோ? விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், எனக்காகவும் பாடல் கேட்டதற்கு விஜிமேம் அவர்களுக்கு மிக்க நன்றி. பாடலை கேட்டு மகிழ்ந்தேன். அனிட்டன் ஜோ, சிறப்பு நன்றி. குற்றால அருவிய கண்முன் கொண்டு வந்த மாதிரி மகேஷ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள், அரிதான படம், அரிதான பாடல், நான் கேட்காத பாடல், இசையும் அருமையாக இருக்கிறது, சூப்பர் சூப்பர் என்றும். அழகர் அவர்கள், கணவன் ரெடி படப்பாடல், அருமை, அழகு, அழகான இயற்கை காட்சிகள் கொண்ட பாடல், பாடல் கேட்கவே ஆனந்தம், அழகான பாடலை, அழகான இசைத்திரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நமது செவிகளுக்கு இசையை மழையை கொடுத்து, இசை மழையை கொடுத்து குளிரச் செய்து நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரி ஆ விஜயரசகுமாரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை தந்தவர் கவிஞர் இயக்குனர் ஜி ரவிராஜன். இவர் தஞ்சை மனோஜ் பட்டியைச் சேர்ந்தவர். அழகான பாடலுக்கு அழகான அறிமுக இசையை தந்தவர் முசிறியைச் சேர்ந்த இளவரசன். அழகான பாடலை அழகாக நம் செவியோரும் அழகாக பாடிச் சென்றவர் மலேசிய வாசுதேவன் குழுவினர். இந்த படம் ஜனவரி மாதம் 14/1987 பொங்கல் அன்று இயக்குனர் ஜி ரவிராஜன் இயக்கத்தில் நடிகர் பாண்டியன் மதுரை உடன் ஆந்திராவில் நடிகர் பாண்டியன் மதுரை உடன் ஆந்திர மாநிலம் அனகாபல்லியைச் சேர்ந்த ரோகிணி. இவர் 1996 ரகுவரனை கேரளா கொல்லங்குளத்தில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அப்புறம் நடிக்க வரவில்லை. நடிக்கிறாரே ரோகிணி தான் இப்போ நடிக்கிறாங்களே. அழகர் அவர்கள் அந்த ரெக்கார்ட் பிளேயரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு தேன்மொழி முருகன் அவர்கள், சிறப்பான பாடல், அருமை, சிறப்பு சேவை தொடரட்டும் என்றும் சரத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் அருமை என்று கை கொடுத்து பாராட்டியிருக்கிறார்கள். மதுரை மாட்டுத்தவணி அழகர் அவர்கள், ஆமாங்க, வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி குற்றால சீசன் துவக்கம், சூப்பர் சாங் என்று அறிவிப்பாளர் அவர்களும் இயக்குனர் அவர்கள், நாங்களும் குற்றால அருவியில் குளிக்க வந்தோம், எங்கள் துரதிருஷ்டம் அருவியில் தண்ணீர் வரவில்லை. கண்ட மணிக்கு வந்தால் எப்படி வரும், அந்த சீசன் வரும்போது வந்தால் தான் வரும், மழை பெய்யணும், வரணும். சும்மா நாங்கள் வந்தேன் வரல வரலன்னா என்ன அர்த்தம், நீங்கள் வருவீங்கன்னு எப்படி எங்கள் அருவியில் தண்ணி வரும், இப்போ வருது தண்ணீரும் பாட்டும் சூப்பர் சூப்பர் என்கிறார் மகேஷ் அவர்கள். நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் குற்றால அருவியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். குற்றால அருவியில் குளிக்க வந்த கன்னியாகுமரி பெண்ணே. மதுரை மாவட்டத்தவணி அழகர் அவர்கள், அழகான ஒளித்தரத்தில் பாடல் செம்ம, பாடலை கேட்டு ரசித்து பதிவு போட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், குற்றாலத்தில் சீசன் ஆரம்பித்து விட்டதே. நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், மனைவி ரெடி இல்லையா, கவிதா ரெடியா தானே இருக்கிறாங்க உங்களுக்கு. அறிவழகன் மங்கை அவர்கள், குத்தால அருவியில் குளிக்க வந்த குமரி பெண்ணே பாடல் அற்புதம். தேன்மொழி முருகன் அவர்கள், மனைவி ரெடி படம் தெரியும், பார்த்திபன் படம். தேன்மொழி அவர்கள், பூனை மாதிரி எட்டி எட்டி பார்க்குறாங்க, யாரை தேடுறாங்கன்னு தெரியல. அறிவழகன் மங்கை அவர்கள், யாரை தேடுகிறீங்க என்றும். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், சரி சோலைச்சேரி பெண்ணே என்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள், நான் இல்லை மகேஷ், நான் தானே கேட்டேன், உன்னை யார் இப்போ கேட்டா.

அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினம் ஒரு குரல் பகுதியில் வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனைய தனையது உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தரது தம் உள்ளத்தனையது உயர்வு. பொருள்: உன் எண்ணம் எவ்வளவு உயர்வாக இருக்கின்றதோ அவ்வளவு உயரத்திற்கு நீ வாழ்க்கையில் உயர்வாய். சிறப்பு: சபரியில் தினம் ஒரு குரல் பகுதியில். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் ஆசை பாடல். ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ. திலோத்தமா பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடலிடும்.

ஆசை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல். எஸ்பிபி ஸ்வர்ணலதா இவர்கள் குரலில் பாடல், மிக சிறப்பு. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல். அறிவழகன் மங்கை அவர்கள், நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கிறீங்க, பொசுக்கு பொசுக்குன்னு போயிட்டு வருவீங்க, நாங்கள் எங்கே வர்றது என்று ரொம்ப ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு அறிவழகன் மங்கை அவர்கள். செல்வம் செல்வி அவர்கள், திருக்குறளை வாசித்து அதற்கான விளக்கத்தை மிகவும் தெளிவாக வாசித்த சகோதரி விஜய் அவர்களுக்கு மிக்க நன்றி செல்வம் அவர்கள். நன்றி நன்றி நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கீங்க, பொசுக்கு பொசுக்குன்னு போயிட்டு வருவீங்க, நாங்கள் எங்கே வர்றது என்று கேட்டதற்கு அறிவிப்பாளர் அவர்கள் ஆமாம் எஸ் அப்படிங்கிறார். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னைக்கு ஆசை அஜித்தை கண்முன் கொண்டு வந்து முதல்ல மனைவி ரேடியான்னார், இப்போ ஆசை அஜித் தான், சரியில்லை. தேன்மொழி முருகன் அவர்கள், எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து அஹா அருமை இனிமை என்றும், பாடல் இனிது, அருமையான பாடல் தெரிவு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், அஜித்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், பாடல் சூப்பர் என்றும். அறிவழகன் மங்கை அவர்களை, நீங்களும் ஒரு தடவை வாருங்கள் குற்றாலத்தை பார்க்க என்று அழைக்கிறார் அறிவிப்பாளர் அவர்கள். பாடல் அட்டகாசம் என்றும். கோவை காயத்ரி அவர்கள், சிறப்பான பாடல் சூப்பர் என்றும். இயக்குனர் அவர்கள், அருமையான பாடல் தெரிவு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும். ஆரணி இருந்த பிரகாஷ் அவர்கள், மிக்க நன்றி என்று பாடல் கொடுத்ததற்கு மிக்க நன்றி என்கிறார் சிறப்பு. இயக்குனர் அவர்கள், மனதை தொட்ட பாடல் என்றும். காயத்ரி மேம், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும். மகேஷ் அவர்கள், அஜித்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நமது சொந்தங்களுக்கு இனிய சாரி சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் எங்க மாமா பாடல், எல்லோரும் நலம் பாழ நான் பாடுவேன் என்ற பாடலை விரும்பி கேட்ட சொந்தங்கள் தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா, செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல் இதோ.

எங்க மாமா திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது டிஎம்எஸ் அவர்களின் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல். அறிவழகன் மங்கை அவர்கள் எங்க குட்டி பாப்பா பெரியவங்களா ஆகட்டும் வருகிறோம் என்கிறார். சிறப்பு வாங்க. தேன்மொழி முருகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்று டிஎம்எஸ்ஐ கண்முன் கொண்டு வந்து மிக்க மகிழ்ச்சி என்றும் அருமையான பாடல் என்றும் சிவாஜியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறாங்க அருமை என்று. பாடல் இனிது நன்றி என்ற அறிவிப்பாளர் அவர்களும் மதுரை மாவட்டத்தவணி அழகர் அவர்கள் எங்க மாமா படப்பாடல் அருமை அழகான தத்துவ பாடல் அழகான பாடலை தேர்வு செய்த சகோதரி சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுக்கும் அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நம்மை மகிழ்வித்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரி ஆ விஜய அரசகுமாரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன், அழகான இசை எம் எஸ் விஸ்வநாதன், அழகான குரலில் பாடல் டிஎம் சௌந்தரராஜன். இந்த படம் ஜனவரி 14/1/1970 இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி ஜெயலலிதா நடித்து வெளிவந்த படம். இந்த படம் நாகப்பட்டினம் வி ஜெயலட்சுமி தியேட்டரிலும் பட்டுக்கோட்டை ஜெயா தியேட்டரிலும் அதிக நாட்கள் ஓடி வெற்றி வெள்ளி விழா கண்டு கொண்டாடிய படம். மறக்க முடியாத நிகழ்வுகள். சிறப்பு நன்றி அண்ணே. இயக்குனர் அவர்கள் நான் பாடுவேன் ஆனால் இருக்கிற நலமும் போய்விடுமோ என்றுதான் நான் பாடவில்லை, இப்படியே போன்லேயே கேட்டுக்கோங்க. அருமையான பாடல் என்றும் செல்லும் செல்வி அவர்கள் அவங்க அனிட்டன் ஜோன் நினைக்கிறேன் குழந்தையை கண்முன் கொண்டு வந்து எல்லோரும் நலம் வாழ பாடலை பாராட்டி அப்படி போட்டிருக்கிறார். இயக்குனர் அவர்கள் சூப்பர் சாங் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் கண்ணீரை நான் எங்கு கடன் வாங்குவேன், அது கடனாக வந்தாலும் தடை போடுவேன் என்று பாடலின் வரிகள் சிறப்பு. சுவாமியே சரணமையப்பா வணக்கம். யாருன்னு தெரியல, பேரை போட்டால் தான் தெரியும் எந்த இடம்னு போடல. இயக்குனர் அவர்கள் உங்கள் மனசு யாருக்கு வரும், யாரை சொல்கிறாருன்னு தெரியல. பொதுவாக போஸ்டர் மாதிரியே எழுதி போட்டால் எப்படி தெரியும். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேயர் விருப்பத்தில் பொங்கும் கடலோசை பாடல் ஒலிபரப்ப வேண்டுகிறேன். சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் இவர்கள் விருப்பத்தில் மீனவ நண்பன் வருகிறார்.

மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் வாணிஜெயராம் அவர்களின் குரலில் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னையிலிருந்து, சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்களின் விருப்பத்தில்.

சுவாமியே சரணம் என்று பதிவு போட்டவர்கள் அனிதா, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் காரணி. சிறப்பு அறிவழகன் மங்கை அவர்கள் சூப்பர் அழகாக பாடுறீங்க என்று கூறுகிறார். சிறப்பு இயக்குனர் அவர்கள் எல்லோரும் நலம்பாழ பாடியவர்களுக்கு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடல் தேர்வு, அடடா ஆஹா வேற லெவல் என்று அறிவிப்பாளர் அவர்களும், காயத்ரி மேம் அவர்கள் கருத்துள்ள பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு மிக சிறப்பு ரசிக்கிறேன் என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள் பொங்கும் கடலோசை தண்ணீரிலே ஓடங்களே பாடல் சிறப்பு என்றும், சூப்பர் சாங் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், மிகவும் அருமை என்றும், மதுரை மாவட்டத்தவணை அழகர் அவர்கள் மீனவ நண்பன் படப்பாடல் அருமை அழகு, அழகான கடலில் காதலர்கள் படகில் பாடும் அழகான காதல் பாடல் காட்சிகள் அருமை சூப்பர். இந்த பாடலை கேட்கும்போது மனதுக்குள் ஒரு தனி சுகம் தாங்க. அழகான பாடலை தேர்வு செய்த சகோதரிக்கும், அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நம்ம செவிகளுக்கு மகிழ்ச்சியூட்டி அழகு பார்த்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரி ஆ விஜய் அரசகுமாரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகள் கவிஞர் வாலி, அழகான இசை எம்எஸ் விஸ்வநாதன், அழகான பாடலுக்கு அழகான குரலில் வாணி ஜெயராம். இந்த படம் ஆகஸ்ட் மாதம் 14/4/1977 இயக்குனர் சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் லதா நடித்து வெளிவந்த படம். இந்த படம் சென்னையில் வெளியான தியேட்டர்கள் தேவி

பாரடைஸ், அகஸ்தியா, உமா, கமலா, சாந்தி 5 தியேட்டர்களில் 300 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி கண்ட படம். மறக்க முடியாத காதல் காவிய படம். சிறப்பு, நன்றி அண்ணே. சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் வாத்தியார் பாடலுக்கு நன்றி. வாணியின் குரல் அலை ஓசை யார் தாளாட்டி யார் தாளாட்டியது. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் என்று, அருமை என்றும், பாடல் அருமை என்றும், சூப்பர், சரியான பாடல் என்று ஸ்டார் வழங்கியும் இருக்கிறார்கள். அறிவிப்பாளர் அவர்கள் வேற லெவல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் இனிமை என்றும், செல்வம் செல்வி அவர்கள் அருமையான பாடல் என்றும், பாடலுக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து தாலாட்டு தேவானம் அழகான பாடல் எனும் பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்களுக்காக பாடல் இதோ.

கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி அவர்கள் குரலில் உரைத்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம். கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்களுக்காக பாடல்.

காயத்ரி மேம் அவர்கள் அருமையான பிடித்த பாடல் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் அடடா ஆஹா என்று பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் இனிது நன்றி என்றும், பாடல் மிக அருமை என்ற அறிவிப்பாளர் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இதமான பாடல் என்றும், ஆஹா அருமை என்றும். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் கோல்டி கேர்ள் என்று, தங்க மங்கை என்று கோல்டு காயின் பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் பாடலுக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, மிக மிக அருமை என்றும், சபரி வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்கிறோம் என்றும், நன்றி என்றும் கைத்தட்டியும் பாராட்டியிருக்கிறார்கள். நன்றி என்றும் இயக்குனர் அவர்கள் இனிமையான இதமான பாடல் என்றும், சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும். மதுரை மாவட்டத்தவணி அழகர் அவர்கள் கடல் மீன்கள் பாடல்கள் அருமை, அழகான தாலாட்டு பாடல் கேட்கவே அற்புதம், அழகான பாடலை தேர்வு செய்த சகோதரிக்கும், அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நம்மை மகிழ்வித்து அழகு பார்த்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி ஆ விஜய ரசகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் கண்ணதாசன், அழகான இசை இளையராஜா, அழகான பாடலுக்கு இரு குரல்கள் பி ஜெயச்சந்திரனுடன் எஸ் ஜானகி. இந்த படம் ஜூன் மாதம் 5/6/1981 இயக்குனர் ஜி என் ரங்கராஜன் இயக்கத்தில் கமல் சுஜாதா நடித்து வெளிவந்த படம். இந்த படம் மதுரை காமராஜபுரம் அலங்கார் தியேட்டரிலும், மதுரை சிம்மக்கல்லில் உள்ள சக்தி சிவம் தியேட்டரிலும் 176 நாட்கள் மேல் ஓடி வெற்றி கண்ட படம். எங்கேருந்து தான் இவ்வளோ நிகழ்ச்சிங்க சேகரிப்பீங்களோ தெரியல, சிறப்பு நன்றி. இயக்குனர் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் இந்த கிளைமேக்ஸுக்கு ஏற்ற பாடல் சூப்பர் என்றும், அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பெண் சித்திரமும் வான் நட்சத்திரமும் கடலோரத்தில் இணைந்து வானத்தை தாளாட்டியதோ, இனிய பாடல் தேர்வு சிறப்பு, உங்களோட கவிதை தான் ரொம்ப சிறப்பு மேம். கிளைமேக்ஸுக்கு ஏற்ற பாடல் என்று கேட்டதற்கு அறிவிப்பாளர் அவர்கள் புரியல என்கிறார். மேக மோட்டத்துடன் இருக்குதாம், ஓஹோ அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு, சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் அருமை என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். அறிவழகன் நங்கை அவர்கள் எங்கள் ஊரில் மழை வருது, அதற்கு ஏற்ற பாடல், ஓ சூப்பர் சூப்பர். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு துள்ளி ஓடும் புள்ளிமான் படம், நிகழ்ச்சிக்கு துள்ளி ஓடும் புள்ளிமான் படம் ஒரு பாடல் வந்து, ஒரு முகத்தில் ஏன் இந்த என்ற பாடல், விருப்பம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

துள்ளி ஓடும் புள்ளிமான் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல். எஸ் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில் சிறப்பு பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

இயக்குனர் அவர்கள் எனது விருப்ப பாடல் வழங்கியமைக்கு மிக்க மகிழ்ச்சி என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் பாடலை கேட்டு அட்டகாசம் என்றும், பாடலுக்கு மறுபடியும் நன்றி கூறியிருக்கிறார் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் நமது இயக்குனரும் ஆரம்பித்து விட்டார். அரிதான படம், அரிதான பாடல் அருமை என்றும், பாடல் இனிது நன்றி என்றும், அருமையான பாடல் என்றும் செல்வம் செல்வி அவர்கள் மிகவும் மென்மையான பாடல், வாழ்த்துக்கள் இயக்குனர் அவர்களுக்கு என்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அருமையான அரிதான பாடல் 9

பாவம் காட்டும் பாடல். நாணம், காதல், அழைப்பு, நினைப்பு, கோபம், சோபம், சோகம், திகைப்பு, வியப்பு, ஆவல், இனிய பாடல். சிறப்பு மேம், சிறப்பு. நன்றி. மதுரை மாவட்டத்தவணி அழகர் அவர்கள் துள்ளி ஓடும் புள்ளிமான் படப்பாடல் அருமை அழகு. அழகான பழைய எவர் கிரீன் பாடல் கேட்கவே அற்புதம். அழகான பாடலை தேர்வு செய்த ஐயா கீதனேசன் அவர்களுக்கும் அழகான ஒளித்தரத்தில் பாடலை அழகாக எடுத்து நம்ம செவிகளை குளிரச் செய்த நமது அன்பு அவற்றை அழிப்பாளர் சகோதரி விஜய் அரசகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல்களின் வரிகள் கவிஞர் கண்ணதாசன், அழகான இசை கேவி மகாதேவன், அழகான பாடலை கேஜே ஏஸ்தாஸ் குரல். இந்த படம் 1971 ஏபி ராஜ் இயக்கத்தில் ரவிச்சந்திரன் லக்ஷ்மி நடித்து வெளிவந்த படம். இந்த படம் சென்னை ஓட்டேரி சரவணா பாலாஜி தியேட்டரிலும் 50 நாட்கள் ஓடி வெற்றி கண்ட படம். மறக்க முடியாத பழைய பொக்கிஷ படம். சிறப்பு. நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தரம் பிரபு இவர்கள் விருப்பத்தில் படம் கில்லி பாடல் அர்ஜுனரு வில்லு. அர்ஜுனரு வில்லு. வரும் நேரம் 11:30.

கில்லி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியிலிருந்து த. சோமசுந்தர பிரபு இவர்களின் விருப்பத்தில். தேன்மொழி முருகன் அவர்கள் விஜயை கண்முன் கொண்டு வந்து சல்யூட் அடித்தும் இரு கை கூப்பி வணங்கியும் பாட்டுனா இப்படித்தான் இருக்கணும் என்றும் உற்சாகமான பாடலை தேர்வு செய்து உள்ளதற்கு நன்றி என்றும் மாஸ் என்று விஜயை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனது விருப்ப பாடலை வழங்கியமைக்கு மிகவும் நன்றி என்று காயத்ரி மேம் அவர்கள் கூறியிருக்கிறார். நன்றி சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் வேற லெவல், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்களின் விருப்பத்தில் படம் புதிய பூமி பாடல் விழியே விழியே உனக்கென்ன வேலை என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் அனிட்டன் ஜோ, தங்கை விதுராக்குட்டி சோலைசேரி, எங்களுடன் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, எங்களுக்காக அந்த பாடலை தாருங்கள், மிக்க நன்றி என்று கூறுபவர் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி இவர்களுக்காக பாடல் இது.

புதிய பூமி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் தென்காசி மாவட்டம் சோலசேரியிலிருந்து விதுரா தங்கை விதுரா குட்டி எங்களுடன் கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி எங்களுக்காக அந்த பாடலை தாருங்கள் என்று கேட்பவர் செல்வம் செல்வி இவர்களுக்காக பாடல்.

செல்வம் செல்வி அவர்கள் நாங்கள் விரும்பி கேட்ட பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பாடலை வழங்கிய சகோதரி விஜயரசகுமாரன் அவர்களுக்கும் பாடலை லைக் செய்த அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அடடா ஆஹா அசத்திரிங்களே சரியான பாடல் என்று ஸ்டார் வழங்கியும், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றும், சிறப்பான பாடல் அருமை என்றும், ரொம்ப நன்றி உறவே என்று பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார், கோல்டு காயினும் பரிசாக வழங்குகிறார். அறிவிப்பாளர் அவர்கள் கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள் பாடலுக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு மிக சிறப்பு என்றும், இயக்குனர் அவர்கள் ஸ்டார் வழங்கியும் செம என்றும், ஆஹா அருமை இனிமை என்று தேன்மொழி முருகன் அவர்களும், இயக்குனர் அவர்கள் வாவ் சூப்பர் என்றும் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றி என்று தேன்மொழி முருகன் அவர்களும், சென்னையிலிருந்து அகில ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடல், அழகான தலைவர் பாடல், இனிய நடன அசைவுகள், இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் அசத்தியிருப்பார்கள், நான்கு கண்கள் உறவாடி நடனமாடும் இனிய காதல் பாடல் சிறப்பு உங்கள் கவிதை. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதைவரிடம் கீதங்கள் மகிழ்ச்சி என்று, எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்தும் சிறப்பு மகிழ்ச்சி என்று, மிக்க மகிழ்ச்சி என்றும், அகில ஸ்ரீதர் அவர்கள் சிறப்பு மிக சிறப்பு என்று மக்கள் திலகத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள் கவிதைக்கு அடேங்கப்பா கவிதை சூப்பர் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இந்த அருமையான பாடலில் வரும் வரிகள் அத்தனையும் கவிதைகளே, அருமை அருமை சுறுசுறுப்பான பாடலை தேர்வு செய்த செல்வம் அண்ணாவுக்கும் செல்வி அக்கா அவங்களுக்கும் இருவருக்கும் நன்றி என்றும், மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும், மிக மிக அருமை என்றும், ஜெயலலிதாவையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் சும்மா அதிருதில்லை என்று, எம்ஜிஆரையும் எப்பா எப்பா. இயக்குனர் அவர்கள் இப்போ இந்த பாடலை மேலே இருந்து ரெண்டு பேரும் கேட்டுக்கொண்டு ஆடிக்கொண்டிருப்பார்கள். ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? மதுரை மாவட்ட தவணை அழகர் அவர்கள் புதிய பூமி படப்பாடல் அருமை அழகு, அழகான காதல் பாடல், அழகான பாடலை தேர்வு செய்த சகோதரி கோயில்பட்டி செல்வி செல்வம் அவர்களுக்கும், அழகான இசைத்திரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நம்ம உற்சாகப்படுத்திய நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரியா விஜயரசகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகள் கண்ணதாசன், அழகான இசை MSV, அழகான பாடலுக்கு இரு குரல்கள் TMS உடன் பி சுசிலா. இந்த படம் 1968 இயக்குனர் சாணக்கியன் இயக்கத்தில் MGR ஜெயலலிதா நடித்து வெளிவந்த படம். இந்த படம் மதுரை தங்கம் தியேட்டரில் 244 நாட்கள் ஓடி அமோக வெற்றி கண்ட படம் சிறப்பு. நன்றி நன்றி அண்ணே. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் பாடலை கேட்டு வாழ்த்திய அனைவருக்கும் மிக்க நன்றி. மேலும் ஒரு குறிப்பு, ஒரு பாடலுக்கு ஒரு பதிவு போதும். எப்பா, ஒரு ஸ்டிக்கர் பதிவு போதும், நிறைய பதிவுகள் போட்டு செல்போனை நிரப்பி விடுகிறீர்கள், மேலும் செல் ஹேங் ஆகி விடுகிறது. இதை மனதில் கொள்ளவும் அன்பு நேயர்களே. மதுரை மாவட்டத்தவணை அழகர் அவர்கள் இப்போ இந்த படம் சென்னை ஜூபிட்டர் தியேட்டரில் 70 நாட்கள் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போவும் இந்த தியேட்டரில் 4 காட்சிகளுமே ஹவுஸ்ஃபுல் தாங்க. சென்னையில் இருக்க அந்த தியேட்டரில் எத்தனை நாள் ஓடுது காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சிறப்பு நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் அழகர் அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி என்று கை கூப்பி பாராட்டி இருக்கிறார் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்

நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் விருப்பத்தில் பாடல். நேற்று இல்லாத மாற்றம் என்னது என்று இந்த அழகான பாடலை விரும்பி கேட்கிறார். படம் புதிய முகம் மகேஷ் ஸ்மார்ட் அவர்களுக்காக இந்த பாடல் இதோ.

புதிய முகம் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல். சுஜாதா மேனன் நினைக்கிறேன் இந்த பாடல் பாடினது. அழகான பாடல், சிறப்பு, செம. விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்களுக்காக பாடல்.

நாகர்கோயில் மகேஷ் மாட் அவர்கள் என் விருப்ப பாடல் தருகின்ற விஜய் மேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் பல பல என்று கூறியிருக்கிறார். சிறப்பு நன்றி. அழகான பாடல் மகேஷ், நன்றி என்று அறிவிப்பாளர் அவர்களும். மகேஷ் அவர்கள் இந்த பாடல் சபரிநேய சொந்தங்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம் என்றும் சிறப்பு நன்றி. இயக்குனர் அவர்கள், நேற்று புதன்கிழமை, இன்று வியாழக்கிழமை, வேற ஒரு மாற்றமும் எனக்கில்லை என்றும். நாகர்கோயில் மகேஷ் மாட் அவர்கள் இந்த படத்தில் தோன்றிய கதாநாயகி ரேவதியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள்.

0: ஆரணியில் இருந்த பிரகாஷ் அவர்கள், உண்மைதான், எனக்கும் ஒரு மாற்றமும் இல்லை, அப்படிதான் சொன்னாங்க. மகேஷ் அவர்கள், நாளை வெள்ளிக்கிழமை என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு. இயக்குனர் அவர்கள், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்றும், பாடல் மிக அருமை என்றும். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், நேற்று இல்லாத மாற்றம், காதலில் சொன்னது காற்று. தேன்மொழி முருகன் அவர்கள், இனிமையான பாடல், அனுராதா ஸ்ரீராம். அனுராதா ஸ்ரீராம் கிடையாது, குரலில் பாடல் அருமை, பாடல் தேர்வு செய்த மகேஷுக்கு நன்றி. சுஜாதா மோகன் சொன்னேன் பார்த்தீங்களா, மகேஷ் அவர்கள் சுஜாதா, சுஜாதா மோகன் என்றும், சாரி அனுராதா ஸ்ரீராமன்னு நினைச்சேன் என்றும், இயக்குனர் அவர்கள் சுஜாதா மோகன், சுஜாதாவா மோகனா, சுஜாதா மோகன். நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக, படம் எதிர்நீச்சல் பாடல், அடுத்தாத்த அம்புஜத்தை பார்த்தேலா. விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது.
1: சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற

0: என்னத்தை செய்வேள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வேள்?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே?

எதிர்நீச்சல் படத்திலிருந்து அழகான பாடல், செம்மையான பாடல் இது. ஒலித்து சென்றது சிறப்பு பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன், மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில்

தேன்மொழி முருகன் அவர்கள், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை அருமையாகவும் பொறுமையாகவும் பதிவுகளை சலிக்காமல் சொன்னதற்கு நன்றி நன்றி என்றும், இயக்குனர் அவர்கள் இல்லை என்கிறார் மொட்டையாக, எதுக்கு என்னதுன்னு அறிவிப்பாளர் கேட்க அடுத்தாத்த அம்புஜத்தை பார்க்கவில்லை. பாடல் இனிது நன்றி என்று அறிவிப்பாளர் அவர்களும், சென்னை அம்பத்தூரில் இருந்த அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அப்பாவி கணவரும் சினிமா நேசம் அதிகம் உடைய மனைவியும் பாடும் அழகான பாடல். நடிகர் ஸ்ரீகாந்த் சவுகார் நடிப்பில் கலக்கியிருப்பார்கள். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், சபரி வானொலியில் நிகழ்ச்சிகளும் பாடல்களும் பதிவுகளும் போட்டால் தான் சிறப்பாக இருக்கிறது. அதை சலிக்காமல் நீங்கள் நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள். நன்றி நன்றி. மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் விஜயன்னி. சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று தேன்மொழி முருகன் அவர்களும், மதுரை மாவட்டத்தவணை அழகர் அவர்கள், எதிர்நீச்சல் படப்பாடல் அழகான பாடல், பாடல் கேட்கவே அற்புதம். அழகான பாடலில் தேர்வு செய்த நண்பருக்கும் அழகான பாடலை அழகான தெளிவான இசைத்தரத்தில் எடுத்து கொடுத்து நம்ம இன்ப வெள்ளத்தில் மிதக்க வைத்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரி ஆ விஜய் அரசகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகள் கவிஞர் வாலி, அழகான இசை எம் குமார். அறிமுகம். அழகான பாடலுக்கு இரு குரல்கள் டிஎம்எஸ் உடன் பி சுசிலா. இந்த படம் ஜனவரி 1, 1968 இயக்குனர் கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் நாகேஷ், ஜெயந்தி, மேஜர் சுந்தரராஜன் நடித்து வெளிவந்த படம். இந்த படம் சென்னை புரசைவாக்கம் மாடசாமி தியேட்டரில். புரசைவாக்கத்தில் எங்க மாடசாமி தியேட்டர் இருக்கு? 226 நாட்கள் ஓடி அமோக வெற்றி கண்ட படம். சிறப்பு தகவல்கள் அனைத்துக்கும் நன்றி. மதுரை மாட்டாவணி அண்ணே, தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும், கேட்கவே இனிமையாக இருக்கு என்றும், அருமையான பாடல் என்றும். இயக்குனர் அவர்கள் ஸ்ரீதர் ஐயா போல, சரிதானே? ஓ, அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அப்பாவி கணவரும் சினிமா மோகம் நேசம் அதிகம் உடைய மனைவியும் பாடும் அழகான பாடல் வந்து ஸ்ரீதர் ஐயாவும் போல, சரிதானே? நீங்களும் ஸ்ரீதர் ஐயாவும் போல, சரிதானே என்று இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் என்றும், மதுரை மாவட்டத்தவணை அழகர் அவர்கள் இதுவரை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கி நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி விஜய அரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். சிறப்பு அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே உங்களுக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள், அடுத்தாத்த அம்புஜத்தை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு இயக்குனர் போட்டதை நம்பிட்டோம் நாங்கள் அப்படின்னு போடுறாங்க. இயக்குனர் அவர்கள், நானும் நன்றி சொல்கிறேன், மிக்க நன்றி. என்று இயக்குனர் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்கள் வெற்றி பயணம் தொடரட்டும் நன்றி என்றும், அழகர் அவர்கள் மோட்சம் தியேட்டர், புரசைவாக்கத்தில் மோட்சம் தியேட்டர் இருக்கா? புரசைவாக்கத்தில் வந்து அபிராமி தியேட்டர் இருக்குது, உமா தியேட்டர் இருக்குது. இந்த படங்கள் இந்த நான் சென்னையில் இருந்தவ தான். மோட்சம் தியேட்டர்லாம் தெரியல என்ன எனக்கு, எங்கே இப்போ இருக்கோ என்னமோ. அப்போ வந்த படம் தானே இது, இப்போ எங்கே இருக்கும் அந்த மாதிரி தியேட்டர்லாம்? சரி, பார்க்கலாம். இயக்குனர் அவர்கள், நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்புங்கள். அழகர் அவர்கள், தவறாக வந்துவிட்டது என்கிறார். சிறப்பு. பாலம் பக்கம் உள்ளது, பாலம் பக்கம் இருக்கிறது உமா தியேட்டர்னு நினைக்கிறேன். சரிங்க அண்ணே, எதுவும் இருந்துட்டு போகுது தெரியல. நான் அப்போது 83 இருந்தது, சென்னையில் தான் நான் இருந்தேன். ஃபுல்லாக பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே அங்கே தான். இயக்குனர் அவர்கள், நான் மேலே போனால் பார்க்கிறேன். எங்கே, எதுக்கு மேலே, எங்கே போகிறீங்க? ஏதாவது குதர்க்கமாக பேசுவார். நேரம் இப்பொழுது 12:04. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அழகான அருமையான பாடல்களை பதிவு செய்து
சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

0: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
1: அதுதான் எதுவோ
0: அனலாக கொதித்தது இந்த மனது.